0: கருப்புன்னு யாரு சாஸ்திரா ராமேஸ்வரம் பிழமி ஃபவுன் பிளான் இன்னும் கிட்ட மாட்டேன் அமைச்சு அங்கே நிக்காலோ நீ பிழமாத்தா வர ஆறாமி காலோ பாய்ச்சேமி கறிப்புன்னு யாரு அப்படிங்காவங்க சவானு இங்க நீ ரீஃபண்ட் அமைச்சு ஞான் இங்க ராமனி அதான் அசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கி இங்க ராமனி கரண்ட் ப்ரோக்ராம் வயா இங்க தாய் அவனு குஞ்சி காரி 30th of June 2026 அப்ப இங்க மாட்டே இங்க ஒன் சாக்கராய் இங்கிட்ட இங்க மர காங்கினாக்கி 1-800-444-403 பிஃபோர் அரங்கப்பே காரி 30th of June அப்படின்னாக்கி 1-800-444-403 அமைய Telstra First Nations Connect அப்ப இங்க மர காங்காவா காரி 30th of June available options.
1: Station sponsor.
2: From Rock On John, keep on rocking, Kiva Radio.